பைய குரு குரு குரு குரு குரு ஜப் மனதே ஜாக்கி சேவ் சிவ சித் சாதிக் சுர சுர கன தரே தேத்திஸ் குரு பச்சன சுன கன தே புன தரே தே சந்த ஹே